ஆப் கேந்தேகன் தன் குரு கோவிந்த் சிங் சச்சே பாத்ஷா தூ ஷேன்ஷாவா தா ஷேன்ஷா ஹை தேரே சமான் சம்சார் விச் ஹோ